ஏங்கு பிரபு துரியுடனய பிரபு ஜிய கபித்தன தஸ்தரத புத்திரய கண்டாரி சுத ஏங்கங் சம்புன் வந்தனிங் சத்தியில் பினத்துரா தலங்க இங்கு டம்பர் தந்தப்பினலை பித்திங் சசசரி நங்க அந்தவரத்